வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, ஒரு மாணவி, ஒரு இளைஞன், இவர்கள் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வழியின் அடையாளமாக இன்று உலகம் பேசும் இடம் செமினி. 1983 முதல் 2009 வரை நீடித்த இலங்கை உள்நாட்டுப் போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் ஆயிரக்கணக்கான தமிழர்களை இடம்பெயரச் செய்தது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் ராணுவ நடவடிக்கைகள், குண்டுவெடிப்புகள், காணாமல் போனோர், கட்டாய இடம்பெயர்வுகள் என்பவை தொடர்ந்து நடந்தன. 1995 இலங்கை ராணுவம் ஆபரேஷன் ரிவிரசம் மூலம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பிறகு அவ்வரவில்லை அவர்கள் திரும்பியெனவும் குடும்பங்கள் கூறத் தொடங்கின. இலங்கையில் காணாமல் போனோரின் சரியான எண்ணிக்கை இன்னும் விவாதத்திற்குரியது. பல்வேறு சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்களில்

1996 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 18 வயது நிரம்பிய உயர்கல்வி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி யாழ்ப்பாணத்தின் கைதடி பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியை கடக்கும் பொழுது அவர் காணாமல் போனார். பின்னர் தெரிய வந்தது அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று. அவரை தேடி வந்தவர்களான அவரது தாய், சகோதரர், குடும்ப நண்பர் மூவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட ராணுவ வீரர்களின் ஒருவரான லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறியது, செம்மணி பகுதியில் 300 முதல் 400 வரை உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையின் மிகப்பெரிய மனித உரிமை விசாரணைகளில் ஒன்றிய ஆரம்பித்தது. 1999 சர்வதேச கவனத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி செம்மணியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வாய்விலேயே 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில உடல்களில் கைகள் கட்டப்பட்டிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்ததாகவும், வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் தடயவியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். பலர் எதிர்பார்த்திருந்த இந்த விசாரணை நிறுத்தப்பட்டது. 300 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் அகழ்வாய்வு குறுகிய பகுதியில் மட்டுமே நடந்தது. பின்னர் அரசியல் மாற்றங்கள், பாதுகாப்பு சூழ்நிலைகள், சட்ட நடைமுறைகள், வளங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து விசாரணை பல ஆண்டுகள் மந்தமானது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ஜூரிஸ்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சுயாதீன விசாரணை, டிஎன்ஏ பரிசோதனை, காணாமல் போனோர் அடையாளம், குடும்பங்களுக்கு உண்மை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். OMP, Office on Missing Person, 2018 இலங்கை அரசு அமைத்த ஒரு அமைப்பு உருவாகியது. இதன் நோக்கம் காணாமல் போனவர்களை பதிவு செய்தல், குடும்பங்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறுதல், அடையாளம் காணுதல். ஆனால் பல குடும்பங்கள் விசாரணை போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 2025 செம்மணியில் மின் தகன நிலையம் அமைக்கும் பணியின் போது மனித எலும்புகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் புதிய அகழ்வாய்வுக்கு அனுமதி வழங்கியது. புதிய அகழ்வாய்வில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுடன் குழந்தைகளின் காலணிகள், பள்ளிப்பைகள், ஆடைகள், நாணயங்கள், தோட்டாக்கள், தனிப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிட்டுள்ளன. தடவியல் நிபுணர்கள் வயது, பாலினம், இறப்பு காலம், டிஎன்ஏ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில எச்சங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பல அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025-26 காலகட்டத்தில் BBC, அசோசியேட்டட் பிரஸ், ராய்டர்ஸ், அல் ஜசீரா, த கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செம்மணி அகழ்வாய்வை விரிவாக்க செய்தி வெளியிட்டன. இந்த உடல்கள் யாருடையது? இவர்கள் எப்போது இறந்தார்கள்? எப்படி இறந்தார்கள்? அவர்கள் காணாமல் போனவர்களா, போரில் உயர்ந்தவர்களா, அல்லது வெறும் சம்பவங்களின் பலிகளா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவது நீதித்துறை மற்றும் தடவியல் விசாரணைகள் என்பதால் இறுதி முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன. 30 ஆண்டுகளாக ஒரு தாய் தன் மகன் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார். ஒரு மனைவி தன் கணவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று தெரியாமல் வாழ்கின்றார். ஒரு குழந்தை தன் தந்தையை ஒருபோதும் பார்க்கவில்லை. செம்மணி அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கேள்வி, ஒரு கண்ணீர். செம்மணி புதைகுழி குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல தமிழ் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது காணாமல் போன பொதுமக்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வலியுறுத்துகின்றன. மறுபுறம் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு எச்சத்திற்கும் தடயவியல் மற்றும் சட்ட ரீதியான உறுதிப்படுத்தலை அவசியம் என்பதாகும். இந்த காரணத்தால் உண்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை நோக்கிய விசாரணை இன்னும் தொடர்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் வரலாறு அதன் வெற்றிகளால் மட்டுமல்ல, அது தனது கடந்த காலத்தின் உண்மைகளை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதாலும் எழுதப்படுகின்றது. செம்மணி இன்று ஒரு மயானம் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு தேசத்தின் நினைவிடம், நீதிக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் குரல், மறக்கக்கூடாத மனித வரலாற்றின் ஒரு பக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமாவின் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.

0: உயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
1: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
2: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
0: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
1: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
2: Greatness and lowliness are not determined by status and wealth. They are matters of one's character.
0: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
1: அரியன செய்வோர் பெரியோர்.
2: Great people do rare deeds.
0: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எண்ணலத்துள்ளதூவும் அன்று.
1: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
2: Goodness of heart is the greatest virtue.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அன்புக்கு மனசிருக்கு ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது பொங்கடா.

0: ஓடுதி.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ, நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. தும் ஷக், தும் தும் தும் ஷக், தும் ஷக்.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

பதிவு செய்வோமா அதையே உறுதி செய்வோமா, பதிவு செய்வோமா அதையே உறுதி செய்வோமா, பட பழனி வேலன் தலைமையிலே நடத்தி கொள்வோமா, முன்னே உள்ள முறப்படியே கண்ணே புந்து கழுத்துங்கிலே நானே உனக்கு தாலி எடுத்து முடிச்சு போடவா, முன்னே உள்ள முறப்படியே கண்ணே புந்தன் கழுத்துங்கிலே நானே உனக்கு தாலி எடுத்து முடிச்சு போடவா, அந்த முழுக்கதையும் மாத்தி அந்த வழக்கத்தையும் மாத்தி நான் கழுத்த கொஞ்சம் சாட்சி உன்னை முடிச்சு போட.

0: சாமி,
1: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
0: மாலதி,
2: மாலதி
1: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
2: நீ பாருனா கழுத தான் கே.
1: சும்மா நீங்க கேளுங்க சாரு,

0: ஷாப்பிங் பிளேஸ் வரலீங்களே.
1: பிரேக்க போடு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
1: எப்படி?
0: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
1: ஆனா சிம்ம குரல் விஞ்ஞான பாகத்துறேன். வெள்ளக்காரன் கூத்த பாத்திருக்கேன் நீ?
0: இல்ல சார்.
1: எங்க ஜகாவாங்க.
0: ஆ

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இவளுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

நீ வரங்காட்டி நான் விடமாட்டேச்சு நான் சைதா பேட்டை கொச்சு ஜாம்பாச்சு நான் சைதா பேட்டை கொச்சு பாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரங்காட்டி நான் விடமாட்டேச்சு

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்.

0: என்ன
1: சொல்லணும்? ஏய், ஏ சிரிக்கிறீங்க? தம்பி, இன்னொரு வாட்டி சொல்லுடா.
0: மாலாக்கா, ஐ லவ் யூ.
1: ஏய், சிரிக்காதீங்க. உங்களை யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுச்சா? என் தம்பி என்ன சொல்றான்? அவன் சொல்லும் போதே மாலாக்கா ஐ லவ் யூ சொல்றான். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா செல்லம்? வாங்க. அட, சும்மா வாங்க சார். நீ ஆசை தம்பி, வாடா. நீட்ட வாடா.
0: வர மாட்டேன்.
1: சரி வா, உட்கார்.
0: ஏங்கா, எல்லாரையும் அடிப்ப, என்னை மட்டும் அடிக்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவ, என்னை மட்டும் திட்ட மாட்டேன். என்னை பார்த்து பார்த்து சிரிப்ப, ஆனால் எனக்கு மட்டும் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏங்கா, இந்த ஊர்ல இருக்க எல்லாம் காலி பசங்களும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்ணக்கூடாதா?
1: இந்த ஊர்லயே நான் லவ் பண்ற ஒரே ஒரு ஆளு நீதான்டா. நானும் என் தம்பியா அவ்வளவு லவ் பண்றேன்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே டே ப்ளீஸ் டே டே அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ற?

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: காகரிய போட்டு ஒடிக்காதியம்மா, அடுத்தது வாங்க வேண்டாமா?
1: என்ன இங்க கடை போட்டுருக்க?
0: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட் பணம் கட்டணும்.
0: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா, டேய் புரியுதுல்ல, புரியுதுல்ல,
2: சாப்பிட்டு நாலு நாளாச்சு தர்மம் போடுங்க ஐயா.
1: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு இருக்க சத்தம் இல்லாம கேக்கணும்.
0: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
1: நான் எப்படி உங்களுக்கு சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இது எனக்கு ஈக்குவலா நாளா?
0: வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஏட்டையா, ரெண்டு பேரும் ஓரமா இல்லைங்க.
1: சரிங்க சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற?
2: அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நினைச்சாரு.
1: தல்ரா தல்ரா போல.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தாத்தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று.
1: விருந்தினர் இருக்க அமுதமே ஆயினும் தனித்துண்ண வேண்டா.
2: When guests are at home, never eat alone without sharing, even if it is divine food that ensures eternal life.
0: வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று.
1: விருந்தினரை போற்றுவோர் துன்பத்தால் கெடுவதில்லை.
2: Sadness shall not befall the life of one who extends generous hospitality to guests.
0: செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு.
1: நல் விருந்தோம்புவான் மேலோர்க்கும் விருந்தாவான்.
2: He who receives and hosts guests generously will find himself treated as a privileged guest in heaven.
0: மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து.
1: முகர்ந்தாலே வாடும் அனிச்சமலர் முகம் மாற வருந்துவர் விருந்தினர்.
2: Anicham is a delicate flower that withers away even on being smelled. Even more so, a sensitive guest shrinks at the unwelcome look of the host.
0: முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம்.
1: மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் நல்லறம் ஆகும்.
2: Giving becomes a splendid virtue when it comes along with a smiling face, kind words, and a sincere heart.
0: துன்புருவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்.
1: இன்சொலால் நீங்கும் துன்பமும் வறுமையும்.
2: Those who are rich in kind words will not suffer from poverty and rejection.
0: பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற.
1: பணிவும் இன்சொல்லுமே அணிகலமாம்.
2: Converse pleasantly. Politeness and pleasant speech are one's most beautiful ornaments.
0: அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலி.
1: நல்லவை நாடி இனிதே பேச தீமை நீங்கி நல்லறம் பெருகும்.
2: When you seek good with kind words, adversity will disappear and righteousness will flourish.

0: வாங்க மச்சான்.
1: உங்களை தான் வாங்க மச்சான்.
2: பா

0: இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போன போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம்.
1: சதாசிவம்
2: நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு வறக்க போகுது என் முதல் வழக்கு.
3: எப்படி நம்மால் பின்றேன் பாரு.
0: சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல.
2: சிங்கார சிட்டு, சிவந்த ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து.
1: சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறியா இல்லையா?
4: அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போடியும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ₹1,00,000 வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: அது மட்டுமல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், அதற்கான பதிவு சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாம கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
5: நோ நோ நோ நோ. ஜஸ்ட் லிசன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கே மூச்சி.
1: நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு.
2: நல்லோர் நட்பு வளர்பிறை, அறிவற்றவர் நட்பு தேய்பிறை.
3: Friendship of the learned is like the waxing moon, but friendship of fools is like the waning moon.
1: நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு.
2: படிக்க படிக்க நூல் இன்பம், பழக பழக இன்பம் பண்புடையார் நட்பு.
3: Repeated reading of a book gives deeper insight. Likewise, closer friendship with good people brings deeper delight.
1: புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும்.
2: உறவாடி பழகுதல் வேண்டாம், உணர்வே நட்புரிமை நல்கும்.
3: Friendship does not require frequent meetings. Loving mutual feelings are the timeless benefits of true friendship.
1: முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு.
2: நட்பு வெறும் முகமலர்ச்சி அல்ல, உள்ளத்து ஈடுபாடே.
3: Friendship lies not in an external smile, but rather in the smile of the heart.
1: உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு.
2: ஆடை நழுவும் போது உதவும் கைபோல் துன்பம் துடைப்பதே நட்பு.
3: A true friend rushes to help a friend in distress, like a hand in reflex action, restoring a slipping dress.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம் பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

Rosa Mona Lisa, Netica, Saure.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்த நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பொரிச்ச மீன் குழம்பு அப்படி வைக்கலாம் என்று நான் சொல்லித்தாரேன். நான் வந்து இங்கே வந்த புதுசில் எனக்கு இந்த இஞ்சத்திய மீனெல்லாம் எனக்கு பிடிக்க இல்லை, துப்புரவாக பிடிக்க இல்லை. ஏன்னா நாங்கள் அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிட்டு வந்தவங்களுக்கு இங்கே வந்தால் பேர் தெரியாத மீன்கள் எல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது. வாங்கி சமைச்சால் அது இந்த நாங்கள் வந்து இந்த ஃப்ரோசனான மீன்கள் எல்லாம் சாப்பிட்டே பழக்கம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் அந்த மீன்கள்ட்ட மனங்கள் எல்லாம் பிடிக்க இல்லை. அப்போ அந்த நேரம் எல்லாம் என்னடா செய்கிறேன்ட்டு ஒரே வழியை கண்டுபிடிச்சது வந்து பொறிச்சிட்டு வச்சு பார்ப்போம்னு சொல்லி வச்சு பார்த்தா சூப்பராக இருந்தேன். இந்த அம்மாலாம் வீட்டில் சில மீன்கள் பொறிச்சு வைப்பாங்க. அப்போ அந்த ஞாபகத்தில் அதை பொறிச்சிட்டு வச்சு பார்த்தா சூப்பராக இருந்தது. பிறகு பார்த்தா எங்களுக்கு எங்களோட ரெண்டாவது மகளுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டேர் அந்த தெலப்பியாவும் கேட்ஃபிஷும் வாங்கி கட்டாயம் கொடுக்க வேணும்னு சொல்லி வீக்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ இந்த கேட்ஃபிஷை கொண்டு வந்தாலும் ஐயோ எனக்கு அந்த மீனை பார்த்தாலே பிடிக்காது சரியென்று சொல்லி நீ கட்டாயத்துக்கு வாங்கி கொடுத்தே ஆக வேணுமென்றதுக்காக வாங்கினா அந்த திலப்பியாவும் தான் திலப்பியாவும் எனக்கு பொறிச்சிட்டு வச்சா தான் எனக்கு பிடிக்கும். அது இந்த கேட்ஃபிஷை வாங்கி பொறிச்சிட்டு குழம்பு வச்சா உண்மையில் மற்ற மீன்களை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கேட்ஃபிஷ் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக அப்படி அமிர்தம் மாதிரி இருந்தது, அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு எப்போவுமே வாங்கி சமைக்கிறது மீன் பொறிச்சிட்டு குழம்பு வைக்கல, எல்லா மீனும் பொறிச்சிட்டு குழம்பு வைக்கிறது வச்சால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த மீன் டெக்ஸ்சர் வந்து எல்லா மீனுக்கும் பொறிச்சா குழம்பு வைக்கல அவ்வளவு நல்லா வராது. சில மீன்கள் மட்டும் பொறிச்சிட்டு குழம்பு வைக்கல அவ்வளவு நல்லா இருக்கும். அதால் நான் சொல்கிறேன், சில மீன்கள் மட்டும் சொல்கிறேன், அந்த மீன்களை மட்டும் வாங்கி செய்து பாருங்கள். இங்கே உங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மீன்களில் வந்து கேட்ஃபிஷ் ஆஃப்கோர்ஸ் நிறைய கிடைக்கும். என்ன அநியாயம்னு சொன்னால் எங்களோட ஊர்லெலாம் இந்த கேட்ஃபிஷ் எல்லாம் கேட்ஃபிஷ் திலப்பியாலாம் பயங்கர மலிவு, ஆனால் அதை வாங்கி சாப்பிடுற மாதிரி தெரியாது. இங்கே வந்து தான் நான் அதை முதல் முதல் சாப்பிட்ருக்குறேன் இந்த ரெண்டு மீனும். அடுத்து கிங் ஃபிஷ் அல்லாட்டி பொனிட்டாண்டு இங்கே விற்கிது, எங்களோட ஊரில் சொல்லுவாங்க சூர மீன்னு சொல்லி அந்த மீன். இவங்க இதெல்லாம் எங்களுக்கு பொறிச்சிட்டு வைக்கல சூப்பராக இருக்கும். மற்றது ப்ளூ ஃபிஷ், அது உண்மையாக நல்லா இருக்கும் பொறிச்சிட்டு வைக்கல. ஏன்னா தசை கூடின மீன், அதை பொறிச்சிட்டு வைக்கல தான் சூப்பராக இருக்கும். இந்த மீன்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் பொறிச்சிட்டு குழம்பு வச்சிங்கன்னா தான் அது சூப்பராக இருக்கும். ஆனால் இதை மீன் பொறிச்சிட்டு குழம்பு வைக்க போய்க்கல நீங்கள் நல்ல முருகலாக பொறிக்கக்கூடாது. ஒரு முக்கால் பதத்தை விட கொஞ்சம் கூடின பதத்துக்கு பொறிச்சிங்கன்னா காணும். அப்போ தான் அந்த நல்லா உரி இந்த உள் சைட் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க வெளி வெளியில் வந்து நல்ல பொறிஞ்சிரும். மீன்களுக்குல குழம்பு தண்டைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அது சாப்பிடக்கல நல்லா ஏற பொறிச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஸ்பஞ்சில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்பஞ்சை தூக்கி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வேறு மாதிரி எந்த அனுபவம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மீன்களில் என்ன ஏதோ ஒரு மீனை வாங்கி ஒரு 10 துண்டு அளவாக தான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் பொறிச்ச மீன் குழம்பு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு துண்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2-3 பீஸ் எடுக்கக்கூடிய மாதிரி வரும். நான் பொறிச்ச மீன் குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் நான் டபுளாக தான் வைப்பேன் எப்போவுமே. ஏனென்று சொன்னால் இந்த மூத்த மகள் வந்து பொறிச்ச மீன் குழம்புனா அப்படி சாப்பிடுவாள். அவள் மெட்டாக்களுக்கு இருக்கின்றதே கவலைப்படாமல் எடுத்து வச்சு சாப்பிடுவாள். அதுக்காக நான் டபுளுக்கு மேலால் தான் சமைப்பேன் எப்போவுமே. ஸோ அப்போ அது எனக்கு அதுக்காக நான் வந்து ஒரு 10 துண்டுக்கு போடுறேன். 10 துண்டங்கள் ஒரு குட்டி குடும்பத்துக்கு அந்த மீனை பொறிச்ச எடுத்த மீன் 10 துண்டு. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல்லு, அல்லாட்டி ஒரு பம்பாய், ஒரு மீடியம் சைஸ் பம்பாய் வெங்காயம், 6-7 பல்லு உள்ளி தட்டி வச்சுக்கொள்ளுங்க. கருவேப்பிலை ஒரு நட்டு, தக்காளி ஒரு நல்ல பெரிய தக்காளி 1, புளி நெல்லிக்காய் அளவுக்கு, அதை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதில் சாரை புளிஞ்சிடுங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இலங்கை முறையில் தயாரித்த வறுத்து அரைச்ச மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் போடுறேன்னா. ஏனென்று சொன்னால் இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் உழைப்பு 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தூள் கூட போட வேண்டும். நாங்கள் ஒரு 2 தேக்கரண்டி போடுவோம்னு சொன்னால் நீங்கள் அதில் டபுள் ஆக்கி போடுவோம். அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும். பொரிச்ச மீன் குழம்புக்கு, சாதாரண மீன் குழம்புக்கு போடுறத விட கொஞ்சம் கூட போட வேணும். நீங்கள் தேங்காய்பால் 1/2 கப். எப்போவுமே சீ ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் தேங்காய்பால் பாவி கேட்கல, அதில் அதுக்கு ஒரு சுவை வந்து எக்ஸ்ட்ராவாக கூடும். தேங்காய்பால் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னேன், இது ஆப்ஷன். உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் போடத்தவே இல்லை. மற்றது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், ஏன்னா மீனை பொறிச்சு எடுத்திருப்பீங்க, அடுத்த தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தான் 1-2 டேபிள் ஸ்பூன். அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடாக்கினா பிறகு நீங்கள் மண் சட்டியில் சமையுங்க, சூப்பராக இருக்கும். சட்டி சூடாகின பிறகு எண்ணெய் விட்டு, எண்ணெய் விட்டகையோட நீங்கள் கடுகு சின்ன சீரகம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வெடிக்கல சின்ன சீரகம் போடுங்க. அதுக்கு பிறகு தட்டி வச்ச உள்ளி ஒரு 3 பல்லு மட்டும் போடுங்க. 3 பல்ல வச்சுக்கொள்ளுங்க அது கடைசியில் போடுறதுக்கு. கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த வாசம் வந்தோடனே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்ட கையோட கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் அரை வாசுக்கு வதங்கி விறக்கில் அந்த ஈரமெல்லாம் போய் வெங்காயம் வதங்கி வர தொடங்கக்குள்ள வெந்தயத்தை போடுங்க. நேரத்தோட போட்டிங்கன்னா சில நேரம் கசக்க பார்க்கும், அந்த கயரும் தன்மை வாயில் இருக்கும் எப்போவுமே. அதால் வெங்காயம் ஒரு அரைவாசு பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வெந்தயம் போட்டிங்கன்னா அது நல்ல வாசமாக வரும், வாசமாக இருக்கும். வெங்காயம் வெந்தயம் எல்லாம் சேர்த்த பிறகு நீங்கள் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி பழத்தை போடுங்க. தக்காளி பழம் போட்டு ஒரு கொஞ்சம் போல் உப்பு போடுங்க. போட்டு நல்லா அதை கரைக்கிற மாதிரி செய்யுங்க. தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிய விரட்டும். அந்த எண்ணெய் பிரிய முதல் அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுங்க. போட்டு நல்லா பிரட்டுங்க. பிரட்டி நல்லா எண்ணெய் பிரிய போகிற நேரம் மீனுக்கு அந்த மிளகாத்தூளை போடுங்க. மிளகாத்தூளை போட்டு அந்த தக்காளியோட நல்லா பிரட்டிட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. பச்சை மணம் போகட்டும், அடுப்பு மிதமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு புளியை விடுங்க. புளியை விட்டு அதை அந்த தூளோட கரைச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து நல்லா கூழ் மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு கூழ் மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். ஏனென்று சொன்னால் இந்த பொரிச்ச மீன் என்றபடியால் அந்த மீன் வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் கூட உறிஞ்சி எடுக்கும். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது, நாங்கள் வைக்கிற குழம்பு தண்ணியை உறிஞ்சி எடுக்கும். அதால் வளமைக்கு விட கொஞ்சம் கூட தண்ணி வைக்கணும். அதுக்காக தான் நான் வந்து 3 இப்போ வளமையாக போடுற மிளகாத்தூளை விட கொஞ்சம் கூட போடுறேன் சொன்னது. ஏனென்றால் அது உறிஞ்சி எடுக்கும் என்ற படியா. அப்போ மீனை இது கொதிக்கட்டும், கரைச்சி இதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரைக்கில் பச்சை மணம் எல்லாம் போன பிறகு நீங்கள் இந்த மீன் துண்டங்களை போடுங்க. மீன் துண்டங்களை போட்டு அதை பொறிச்ச மீன் என்றபடியாக நீங்கள் கிண நேரம் நீங்கள் அதை அவிக்க வேணுமென்ற அவசியம் கிடையாது. என்ன பொறிஞ்சிருக்கு மீன் ஆல்ரெடி, அது ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா காணும். அப்படியே கொதிச்சா பிறகு நீங்கள் பால் விடுங்க. இந்த நேரம் கொஞ்சம் கெட்டி பால் கொஞ்சம் விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டா பிறகு இந்த உள்ளியை கையால் தட்டி வச்சிருக்கிற உள்ளியை கையால் கசக்கி மேலே தூவிட்டு ஒரு இன்னும் ஒரு நெட்டு கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா கிள்ளி கையில் வச்சு கிள்ளி கசக்கி போட்டு மூடி வச்சிக்கணுன்னு சொன்னால் சூப்பரான பொரிச்ச மீன் குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் தானே, நேரத்தோடையே பால் விட்ட உடனே ஆஃப் பண்ணிடுவோம். இந்த உள்ளி அந்த சூட்டிலேயே அமைஞ்சிடும், இந்த கருவேப்பிலையும். இப்போ சட்டியை திறக்கல நல்ல வாசம் தரும் உங்களுக்கு. இந்த கடைசியாக போட்ட உள்ளியும் கருவேப்பிலையும் அவ்வளோ வாசம் உங்களுக்கு தரும். இந்த மீன் குழம்பும் அவ்வளோ சுவையாகவும் இதாகவும் இருக்கும். என்ன உங்களுக்கு உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன் உங்களோட அபிப்பிராயத்தை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், இது எந்த இதோடையும் விட்டு சாப்பிடலாம், அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை வானிலைக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் பொறித்த மீன் குழம்பு செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானிலையுடன். நியூயோர்க் ரோச்சஸ்டர்லிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவையர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மற்றும் ஒரு அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுனமணி செந்திலே
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
2: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும்.
1: என்ன
0: சலசலப்பு! எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுள்

0: ஏ ஒரு டீ ஒன்னு போடுங்கயா, சொல்லி எவ்வளவு ஆச்சு?
1: அங்கச்சாமி இன்னும் பால் காயலையே.
0: அப்ப வரட்டியாச்சும் போடுத்தல மூதவியலா?
1: டேய் கஜா, ஒரு வரட்டி போறா.
0: இருக்குது ஒரு கிட்ட, இதுல பால் காயல பருப்பு வேகலன்னு.
2: அங்கசாமி எங்க இருக்கும் தெரியுமா?
1: இந்த பேப்பர்ல படம் பாத்துட்டு இருக்கே, அவன் தான் அங்கச்சாமி.
2: யாரு இவரா?
1: டேய் அங்கே உன்ன பாக்க ஆள் வந்திருக்கு பாரு.
2: ஏ அங்கே
0: யார் சார் நீங்க?
2: டேய் எனக்கு தெரியல, நான் தான் அழகுறேன்.
0: அழகுறா?
2: ஆமா,
0: இந்த சின்ன புள்ளில ரெண்டு பேரும் புழுதியோட விளாண்டமே.
2: ஆமாடா.
0: நல்லா இருக்கடா?
2: நான் நல்லா இருக்கண்டா. நல்லா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன்டா.
2: ஏங்க அப்பா பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா?
0: ஆமா, அம்மா அப்பா எல்லாம் எங்கடா இருக்காங்க?
2: நாங்களாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம்டா.
0: அப்படியா?
2: ஆமாடா.
0: இது எடுத்து கீழே வைடா. சரி, இப்ப எங்க இங்க வந்த?
2: தங்கச்சிய காரைவரலான்னு கொடுத்துருக்கு, அதான் அதை பாத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்து போலான்னு வந்தேன்.
0: என்னடா
1: வந்தானுங்க, அடிச்சானுங்க, உடைச்சானுங்க, போயிட்டானுங்க.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போ

கண்கள் இவை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போ.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க.
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க.
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழக்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்தில் ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: மூணு வருஷமா பில்ட் அப் தான் குடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க
1: மாட்டேங்கிறாரு.
2: அக்காவை கூப்பிடு.
0: அக்கா
2: வரமாட்டா, நானே கூப்பிடுறேன்.
3: ஐயோ
2: அக்கா சுருதி.
3: ஐயோ மாஸ்டர், அவ துணி காய போட்டுட்டு இருக்கா.
2: அப்ப நான் ஹெல்ப் பண்றேன்.
3: ஐயோ நானே வர.
2: குட்.
3: அவ எதுக்கு இப்போ?
2: சும்மா இருங்க. நீங்க உங்க பொண்ணை ரொம்ப சாதுவா வளர்த்துட்டீங்க. ஒரு தற்காப்பு கலை தெரிய வேணா, சிட்டி எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு.
3: என்ன மாஸ்டர்?
2: நீ வா செல்லம், யூ நோ ஹார்ட் அப் கம் பேக்.
3: அது எங்க விக்குதே
2: பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன் கண்ணாயிரம். அந்த வெப்பன்ஸ் அது
3: கௌசனர்ங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு.
2: நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. பப்பு இதாடி லொஜக் மொஜக் பஜக் குட் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக் பஜக் லொஜக் மொஜக்.
3: மாஸ்டர் நெக்ஸ்ட்
2: ரெஸ்ட்.

0: லாரியிலிருந்து கலந்து ஒரு டயர் மாதிரி நீ பாட்டு எங்கயோ போயிட்டு இருக்க, இதாயா வீடு?
1: இப்ப என்ன சொல்லணும்?
0: நான் என்ன சொன்ன?
1: அஞ்சலி வந்து சத்திய லவ் பண்ணல, கௌதமா தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அவ்வளவுதானே?
0: அதேதான். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாயி நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க வாங்க வாங்க வாங்க வந்து இந்த கதையை கேளுங்க. வாங்க
2: முக்கராச, ராத்திரி நேரத்துல சதம் போட்டுட்டு இருக்கேன், என்ன விஷயம்?
0: ஏமாமா, இந்த வயசுல கூட நடுராத்திரில கதவை தட்டினா உங்களுக்கு தொந்தரவா
2: இருக்கு.
0: நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல, பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க.
3: நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன். நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே?
0: அப்படியே உங்ககிட்ட சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க.
3: அஞ்சலி அம்மா யாரை லவ் பண்றாங்க தெரியுமா?
0: அஞ்சலி அம்மா என் அக்காடா, அது வாழ்க்கையில நான் மண்ணல்லி போடுற
3: மரியாதை
0: மரியாதை மண்ணவாட்டில வேணாம். அஞ்சலி நேரம்
3: ஆரம்பிச்சிருக்கா? இட்லி மல்லி மல்லி விக்கிற வாங்கி தந்தியா?
0: டேய், நீ தின்ன இட்லி பண்ணிக்கிற இல்லமாடா கேட்டாங்க, மேட்ரு ஆரம்பிச்சிருக்கா? இருங்க இருங்க இருங்க இருங்க இருங்க
2: போதுமே உங்க பெரிய கிக்க போட ஆரம்பிச்சிருவார, வந்து இடிச்சு வச்சுக்க குடிச்சல கொப்பிடிச்சிருவாரு.
4: கூட்டுப்படா
0: பாரு, மீசையவே தலைகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சல காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா. டேய், ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தனம் வாக்கிட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜியூபோப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திட்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்று நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறி உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில்

அறிவிற்சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல்கியர்க்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அளி. அளி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அளி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடலிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறைகள் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து

ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனின் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும்
என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அழுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும்.
இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: ஏப்பா இப்படி தலைவரிக்க முடியாது, என்ன
1: ஐயா காப்பாத்துக்கியா, என்ன காப்பாத்துக்க,
0: பயப்படாத நான் இருக்க சொல்லி
1: என்ன,
0: பேயா பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற, நேத்தி மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான், நான் இருக்கேன் ராஜா நீ பயப்படாத.
1: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது, அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு, தயவு பண்ணி என்ன குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா ஐயா, ஐயா உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறியா, இங்க என்ன குண்டிய காப்பாத்தாட விட்டுருக்கியா ஐயா, ஐயா ஐயா ஐயா
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கியூஜி முருகன் குயிக் அண்ணா.

கொண்ட பித்தத்தினால், காதல் யுத்தத்தினால், எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை, கால் பார்த்ததும் உன்னை, பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம். முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால், நெஞ்சை தண்டிப்பதால், தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்ணென்று சொல் இல்லை நில்லென்று கொள், என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் வீடுகாடு பக்கம்.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
2: உயிரை உயிரால் உள்ளே குடைந்து உயிரை

லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன்.

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே. நாம் பெத்த மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட எரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட

குலத்தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அழித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்று வயது 50, வயது 50. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை தொடரும். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வயல்

வேதனையின் தடை சுவர்கள் எதிர்ப்படும் போதும் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம் ஒளிப்பிரவாகம். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வய

டேல்க் வணக்கம். இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது எகிப்தின் கால்பந்து இரட்டையர்கள் ஹொசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். ஒரே நாளில் பிறந்த இரு சகோதரர்கள் ஒரே அணிக்காக விளையாடினார்கள், ஒரே நாட்டிற்காக போராடினார்கள். இன்று அந்த நாட்டின் தேசிய அணியை ஒன்றாக வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் எகிப்தின் கால்பந்து உலகின் புகழ் பெற்ற இரட்டையர்கள் ஹொசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். என்று அவர்களின் அசாதாரண வாழ்க்கை பயணத்தை நாம் உங்களுக்கு தெரியுமாவுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 1980களில் எகிப்து கால்பந்து உலகின் பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கெய்ரோ நகரில் வளர்ந்த இரண்டு இளைஞர்கள் தங்களது திறமையால் உலகின் கவனத்தை ஈர்க்க தொடங்கினார்கள். 1966 ஆகஸ்ட் மாதம் 10 பிறந்த இரட்டையர்கள் ஹொசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். இருவருக்கும் சிறு வயதில் இருந்தே கால்பந்தின் மீது அளவற்ற ஆர்வம். வீட்டின் முன்புறம் திருமைதானம், பள்ளி விளையாட்டு மைதானம், எங்கு பந்து இருந்ததோ அங்கு அந்த இருவரும் இருந்தார்கள். அவர்களின் பெற்றோர் கல்வியையும் ஒழுக்கத்தையும் முக்கியமாக கருதினாலும் கால்பந்தில் அவர்களின் திறமை நாளுக்கு நாள் வெளிப்பட்டது. எகிப்தின் மிக புகழ்பெற்ற கால்பந்து கழகங்களில் ஒன்றான அல் அஹிலி இவர்களின் திறமையை மிக